0: ஏதை பிறந்தே கோடி பறந்தே ஏ ஆண்டவரே ஆண்டி மனசே ஏதை பிறந்தே கோடி பறந்தே என்னாச்சு முத்து ஏ மத்தளம் கொட்ட
1: சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு.